0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விட நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாதே எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream. Dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
4: Just feel like you're home.
5: Chennai Beats.
6: Tamil Head of the R.
7: In the art of Podhumar Kulanda.

இன்னும் க்ளோஸா? ஹியர், ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் ചെയ്യാം. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மட்டும்
2: in association with
3: commercial bank we are saving more turns dreams into reality. commercial banks 5 million riyals dream dream bigger. Naseem Healthcare. No queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu. Hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop. Just

0: சுனோ 91.7 FM
1: கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்.
2: This is home delivery only on Radio Suno 91.7 FM
1: in association with

0: சென்னை பீட்ஸ்
1: தமிழ் ஹெட் ஆஃப் தி ஆர். இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: மார்னிங் சவாரி, இது நம்முடைய சவாரி. ஞாயிறு முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் புதிய ஷோரூம் இப்போ அபூஹமூர் சஃபாரி மாலிலும். நீங்களுடைய பழைய சொர்ணாபரணங்கள் எவ்விடம் நின்று வாங்கியதாங்கிலும் ஒரு நஷ்டமும் இல்லாத எக்ஸ்சேஞ்ச் செய்யாம். மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சஃபாரி மாலில் இருந்து மாத்திரம்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're home.
6: Namaskaram, njan Kunjako Bobban.
7: You're listening to
6: Radio Suno 91.7 FM.

0: அம்மாடியோ
1: தனனான
2: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
2: கவிதை.